அக்குன் நாம் மெனோத் மங்கள் சந்திர உராவ் அர சங்கியர் கி படிக்கா டண்டின் பசின் நஞ்சகார அனர் மாண்டர் தி ரஹிலா குஜூர் ரம்யா சரிதா ரவி சுசீலா அர குட்டா உராவ் பரிவார்.